0: ZFM Alpha Studio with Cosini and Lehansa.
1: தமிழத்தில் கொக்கும் புத்து சுதுகாந்தும் வெனிவல் அறுபதுசா வதமல் அடங்கும் பாரம்பரிக ஆயுர்வேத வட்டுருவக் அனுசாரேன் சித்தாலேப கேக்குலு பேபி சபன் பிலிந்து சமட்ட ஹேல ஒசு ரக்கவாரனே
2: விஜய நூடுல் சமகின் வர்ணகா கிருத்திம ரசகாரகவலின் தொர விஜய கிரிமாலு துர பஹா மிஸ்ரணையே தூ கிரிமாலு விஜய ப்ரொடக்ட்ஸ் அபே ரசய ரட்டே சமட
3: ஸ்ரீ லங்காவே பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் வித்தின் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணே சைத ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் வித்தின் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ரூஃபிங் ஷீட் வெடி விஸ்தர சந்தா 1396 அமதன
4: அஸ்தி வேதனாவான்கின் பீடா விந்திர ஒவட்டு ஆக்டிவ் பிளஸ் வித்தின் நொபினே சௌக்கிய வடிமுழுவாக் ஜூலி 24 25 சா 26 ஹொரன ஆக்டிவ் பிளஸ் சென்டர் 2 பரிஷ்ரேதி பெருவரு நவையை தியே சிட ராத்ரி 8 தக்வா நொமினே ரோக பரிக்ஷாவ சா பிரதிகார சந்தா விசேஷ வட்டாம் அவதான் 0751 856 0956 0374 22 476
5: එදා ආච්චි හදපු කොස්සට කළුපොල් රස දැන් අම්මගෙන් දුවටත් මාතර ෆ්‍රීලන් කොස්සට කළුපොල් රස සොයමීට් වර්ණකාරකත් නැ රසකාරකත් නැ

Super Dhawala. Dhawalika, Vinadi Navaya Ivelava. Gindra Handeva. சத்யாக்கு பசே ஆயமா தொன்னு தீங்க ஒயாய் மமாய் தென்னா ஹம்ப வினவா அலு சத்யாக்கு அலு தவசுக்கு ஒயாகே மகே சுப்பொழுதுமோ சாயிமேக்கே

ஏன்னா இங்க திங் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஒன்னேண்டுக்கு இதெல்லாம் இந்த சந்தோஷம் வடிச்சேன்னு கூட்ட பொடி கம்மல் கமுக்கு தரக்கிறது தான் என்னது ஐவா ஹரி அண்ணன் மகத்தேக்க இதிங் இதிங் முன்னாவது அது தவசு விஸ்தர அலுத் சதியா பட்டாங்க இருக்கிறது என்ன எவ பட்டாங்க சதியே வாங்க வேட டீக்க ஒக்கோம ஜய வெண்ணோனி சுப வெண்ணோனி வாங்க மே சதியா கிய சதிவல வகேம இதிங் ஜாயட கெவெண்ணோனி ஏனாங் இதிங் அதாத் மம இன்னும் மே பத்திங் ஹவஸ் ஹதர வெனகாங் கால் கரான் மெசேஜ் கரான் சிந்துவாக் கேம் இல்லகான் ஆதரேக்கன் கட்டியாத் எக்கத்து கிருக்கன் மே பத்திர் என்ன விதாத் சேகுலாய் அனுபாய் அனுபாய் அனுபாய் மகி வாட்ஸ்அப் நம்பிக்க சாட் கே மம இன்னவா ஐ திங் அமுத்து வெங்கியான் ஒன்னே மே பத்திர் என்ன சமய தியன்னு ஏனாங் இதிங் கதா அடு கரலா அத வெட கருகனே அனாத்திரே லசன சிந்துரிகா கஹகினா மே சிந்துரி காசே மே பத்தி தியன உம்மா தான்சலே உம்மா கத்த காக்கு இல்ல கண்ணு என்னமும் வேணும் யாரு மே பத்துட்டா வேணுதா மட்டும் பாடுவான் உம்மா நேத்தி வேணும் அடுத்தவாய் வந்தான் பேக்கி அண்ணது உண்மை பத்துறே நோக்கியலாம் ஏன்னா அங்கே மகி கித்ரஹன் தேவி பலவெனி பே பட்டாங்க மே விதிஹட்ட வாங்க ஆகே ஜானு மன்ன

0: அறுத்தன காட்டு மேல கசாகல கிரீன் சூப்பர் சகா மாதிரி அத்துக்கிரிய முள் ஏரியாவின் ஆரம்பல கனி முள்ளு தான் போல கசாகல கிரீன் சூப்பர் இவித்தர நிறை உபய அத்தியாதி முதல் சுரட்சித ஆயோஜன கிரமியாக்கு செய்யும் கரு வட திகல பிரதிலாப லபா கண்ண தென்ம கதா கரான கசாகல பிளான்டேஷன் பிந்து எக்கை விசை ஹத்ஸே ஹத்தாத்தை அசுஹத்த கசாகல சமூக வியாபாரிய வெட்டின்
1: மேதாபார எல்பிஎல் கிரிக்கெட் உணுசும ஜூலி தாஹத் வனதா சிட்ட சஜீவீவ பியோ மொபைல் ஆப்பெக்கின் ஃப்ரீ பலன்ன எஸ்எல்டி மொபிடல் பியோ டிவி நில விகாசன சகாரு
2: Been there.

0: மந்தாரம் ரேர் வித் தரங்கா. மந்தாரம் ரேர், மந்தாரம் ரேர். தமிழத்தில் குங்குமம் பொத்து சுது ஹந்து வெனிவெல் அரோத சஹ வதமல் அடங்கு பாரம்பரிக ஆயுர்வேத வட்டூரோக் அனுசாரேன் சித்தாலேப கேக்குலு பேபி சபன் பிலிந்த சமட்ட ஹெல ஒசு ரெக்கவரணைய
1: மாஸ்டர் கைட் பிரகாஷன 2025 சமக உசஸ் பெல பசுகே விபாக பிரஷ்னோத்தர டென்னிகுத் வியத சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட் கேர்னிய மாஸ்டர் கைட் பொரெல்ல சஹ லங்கம பொத்தலின் டென் லபா கன்ன 0.7013336
0: Indian taste එකට Sri Lankan රසමවන මාතර ෆ්‍රීලන් හෙළ මසාලා green red black ඔබත් කැමති රසයකින් රස බලන්න මාතර ෆ්‍රීලන් හෙළ මසාලා
2: අස්ති වේදනාවන්ගෙන් පීඩා විඳින ඔබට ඇක්ටිව් ප්ලස් within නොබිලේ සෞඛ්‍ය වැඩමුළුවක් ජූලි 24 25 සහ 26 හොරණ ඇක්ටිව් ප්ලස් සෙන්ටර් 2 පරිශ්‍රයේදී පෙරවරු 9:30 සිට රාත්‍රී 8 දක්වා නොමිලේ රෝග පරීක්ෂාව සහ ප්‍රතිකාර සඳහා විශේෂ වට්ටම් අවතන්න 0.71 856.956 0.74 22.76